0: ngamin kimbe na khung ti bu me ta na khung ka ba na chi yak su de ba ko na ko yu ko lo chi ni de lo chi chi chen chen ma to ba so ki ya me ni chi thun si kyo bu ching pi tang do phe ta ching pi tang gi thun che ching pi lu ni ge gap ki chi wa la ki yu be ya me na chi chi si si ji xin gi nin ju le zu bie min chu di wen tu gi leng qiu tab lam gi guo ni min chu na gong gi sa wa ge tu la min chu gi gu rim nan kap ya mi gu bi tang na gong la pu tu mi bie to ni xiao yun kang ya mi ba ya ni sang tu
1: yun tong ya mi ni ri tang tie wei ren xin gi ya mi ni la pian bu yu gu rim yong le xie xue yu bie xie xue bu qi la gen lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar bie ka zhi qing bi tang nanye di tang di ne xi ge zi lu mu che di kui ka zhi qing bi tang nanye mie jie cong kang luo ge chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka zhi qing bi tang nanye mie jie cong kang
2: a ka zhong ka shi ka zhong xi
3: zong de biu ni da zeng ba da
4: yi jin ni ma se xia
5: zhong ge gu qing yu gan ne teng gu pe ge de mo si ro na
6: 既然这一得里些年安于那处写不让着列我结果几处列我几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几几 但这苏德给面具起的萨多钓鱼镜开连帮店居然他迷途藏色目标则与普尼动画王子娘子解约开始起来迷日不及起不他迷三不迷通话迷就全部迷干不说给那天鱼子毕竟避免他天为人心气明年中路苏里面在新旧看了撇他我要来卡巴他从看能力片给观众的就人民大街他人民娘们能小别故意撇巴的各所修三年他是从给邻国的下人爬过从中给您讲陆地卡巴列国也估计初期暗暗暗逆处即顿松也咕咕咕顿暗逆处
4: 八卦四处浪过他三个开巴所给八百里的内地游子预防八卦脏西看了撇他我也从高了片子日本面板吹得当别去能吵八个在轮中当冷水吞吧八个三个开发所给八个人的那段了预防八个脏细看的日本面板吹得当别去能吵预防八个脏细看的我就给直接当七里面的八个人的那段看了大空气预防八个脏细看的给用给母鸡参不起一遍既然了八个人的那段日子也从高了片子路程能吵了里面七九的娘们一样能吵七里的垃圾汤阿桑给学习过年批判各诉求
7: 预防八个脏水卡给这单即使结果被拒言八个人给那段卡了从高图片的实践两年两次国古党国书国内美国
4: 阿桑三年阿桑创业城管区两镇华浪卡巴昂着两个月估计初期送案积极给阿桑三年阿桑创业城管区两镇华浪卡巴昂着两个月估计初期送案积极给
8: 哎呀陈姐林国当今韩国的年落出最困难得真的他的韩国的那让最差不多的也提的就真的你那的你哪落的就真的对不是青年们多的得真的对你那样说不得就真的
9: 我对他作为韩国的真的嘿嘿
10: 中国这个大事呢，刚把困巴大个，咱们待不远吧？咱俩买个吧，我那买些吧。你我爹当初还见过很多的，这样投入待不起死人那些。
11: 那票原因呢？你我当见过很多的票呢，也我收集到。你我当见过很多的，见过个爹当了，送就投入多啊。

0: kham sang gu shu chen la
1: ta qi na su pi ma ji han da nga xue ya ta ge li me mo ran xin tie zhe xin mo de xin de su ro xia
0: mo mo tan de xin ne lo zhu sun ji lo gu wen ge lo su ju cha ne zan ni ba du mo ran la zha ge na gu ri
1: la zha ju si mo ran wo bei yin bei ma ji gu mo song zan ka jiang tong xi
0: 你那天让朋友听到是不？我们苏州南阳的六十平洋文革有着，马赛莫让连六十塘连起来个忘记雨伞，去让给地震使用下的早晚的雨过嘛着。
2: 当俺送不嘛说了呢？俺从头从脚把着雨，吃完起来雨。
0: 顾秀成啦，顾秀成啦，俺最疼多去让菜干用过瘾。
2: 什么叫钱嘛是？俺最让了说不清是。

0: kare lege da ma jisume jira sha ke dui ne pyu chung sida hen yi hup ji ji ge lup chung sida jang zhe pyu chung sida keng ji to nang da me ba ma se da ba du nam lung chung yu ri luo le ne jie meng xi le jiang qie zang nam zhang diwa le ge da zhe wa si ge chung yao ma ri qie zang sin na me jib da ngam zhang yong yu ji ri
1: jina ge zang ma jing du wa
0: ma xim yu ri be shang ye pu ru ba pu sin pa yi duwa qie bu ri mu ne qie na ngen yin da ou xu la ba jib qie ge sik jik zhang yin qi zhen di rin kan zhe du si ching yu 记着你也着我了三只上个八了了三十七楼跟这些人你拍不住吧平时有时起过去马上也得呢上个这里面上之前呢上三龙也叫用着天上嘛上个三十七楼他都你也着我了呀我都是对不对杨千年里下我
1: 下面几日子起我们你们去南极写球的地点我们进这边要不写的我住给你的呀巴拉今天的人得请俺灵气咋了陪陪他可以上个台给他们活动欧洲那个灵气忽然给新旧所中学生了下点灵气给起密度现在欧洲那个俺爹用这螺丝也不打死给一年让对的
0: 你好，苏，今天查了天气，都出潮了是？是的，年底呢，每次年底，普通点不过的，一年，若在点表啊，黄白日新表姐，连个礼柱都不过的，上两个很热情的，突然打败两姐的安堂屋里。
1: 罢了，今晚今天给我那个土姑娘姐，俺家里皮头，俺家没得送酒的。